0: கிரேக்கத்தின் இதயத்திலிருந்து நேரடியாக உலகிற்கு.
1: Aus dem Herzen Griechenlands ins weltweite Netz.